மொட்டை ஹிக்மத்தின் ஆகு தரல ஆடுறானத்துக்கு ஜீவலாவுன் அசி மோர் தாத்தி கசிவ

0: பாரி கௌளன நாரி ஆல்யா யமுனி வரி குஷால சோடுன தில ஜலாவர நக்ஷி சாகாகரி வசனி சுட்டலி அலகத படலி ஓல்யா காட்டாவரி துமக்கத கோபி ஜலாத்த சிரல்யா உடலி கௌஷிர சிரி
1: கோபி நானியாத் ஹோத்தியா தங்க தோத் ஆலா சக்காசே ரங்க गोळा करून वस्त्र सारी बस